0: رحت تلبيث محمود ذيمة
1: سافر بي الله يرحم.
0: Il est parti en vacances à Meroche.
1: Ah oui.
0: Il est tardé non. Voilà. Donc.
1: Oui, la mort, elle n'envoie pas de SMS.
0: C'est-à-dire à Meroche, ce que j'ai compris dans cette vie à Meroche, l'un des ibad, Admethan, Adrohani n'est aperçu.
1: Donc.
0: Ras dans le toit, ras mozzi, ras knibouy, il est jeune, moins jeune, vieux.
1: Dans l'anonymat.
0: Voilà, dans l'anonymat, à Texaha. Mais l'un, il regarde Nakam Mahmoud Dura, à Zerham Rabbi.
1: De quoi parler de lui, de
0: voilà,
1: ses souvenirs.
0: Voilà, donc il ne sera pas donc, à travers même cette émission avec Nazita Washulti Sakwit, Hamadi Mazdarnia, Nafatma. Donc pour nous, il est en nous, en fait, Mahmoud, on ne peut pas l'oublier parce que c'est quelqu'un, il est bénévole, il est sociable, il ne porte que de. Voilà. Donc c'était... je remercie Jugurta qui m'a traduit tout ça. Donc c'est lui qui a traduit Jugurta, mon fils. Asina Hudahunuflek.
1: Voilà. Donc, Mahmoud Allah Arham, donc, moi je ne le connais pas trop bien, je l'ai vu, c'est vrai, mais c'est quelqu'un, il a tellement fait du bien qu'on ne peut pas l'oublier. Voilà. Les bons actes, ça reste. Voilà. Quelqu'un qui fait des mauvais actes, on ne parle pas. On évite.
0: Et là, je t'assure, à Amero, j'étais en train de composer cette chanson, ouais. Et je parle avec mon fils, il me dit « Papa, qu'est-ce que t'as ?» Je dis, ben, je ne veux pas. Et tu as l'air de me dire. انا قيم القصر شحال يبرد انا كالواحد قال لي داه ثمان كاين شويه باستابل حتى المويس عاد الدريا ما راه ذي لي ذي يبغى يروح ثامورت باسكو تسالي ماز دينا يعني ماشي تحبي تمليح تحبي دي غانتامورت تحبي تي جيجوا تحبي في نقلين القرمور وثيروري تحبي تي زمرين ما راه ذي لي ذا دينا انك عاد ثمان الدريا وغار دينا انك انك فوالا ابخي حكي سي اون بريد ناس جي انفيزاجي جي في ان بتي تكست ان فرونسي بون سي ما في كي ملا برودوي الي اون كابيلا سما غاس اما لو ليفرنيك خدم داعب المايك صايد يخمس لا دوبل ابسونس
1: وي
0: سي سا سكون ابل لا دوبل ابسونس ما راني اللي دينا اوني ابسون ما راني اللي ذيان لا ابسون
1: وي
0: فهمت
1: وي وي
0: سي كوال العبد
1: اللي اونتر دو شيز
0: فوالا
1: اونتر دو شيز يبقى
0: محمود مسكين تلمو يحمل ثامورت دينا على ذريتي هذه خدم شي طوح كان داير يروح ثامورت مسكين يلا يدينا تروح دقه
1: وي وي
0: فوالا
1: وي باسكو وي il aime là où il est né hein.
0: Voilà,
1: on ne peut pas être contre sa coquille. Hein.
0: Ouais.
1: Non, non, son placenta, il n'y en a qu'un, c'est le sien.
0: Voilà, donc les hommages à Mahmoud, à tout le village Arbala. Zrir les jeunes, nous avons dit non. جمعتون داوز غاتون خاطر ديون دي جان شفاوات شفاوات يسوت هادي دون فوالا محمود هادي قيم هادي قيم يدنا غير الفدا
1: با وي اون بونسرا سوفون ا لوي دو بارس كي لا سكي لا ليسي ديرير لوي
0: وي
1: فوالا سي با اون بو با لوبليي
0: جو مي رابيل ساعه ان انيكتوز كا تبسطح كا ميروش كنت جي اريتي افيك اربالا اي سي زامي باسكو كي خدم من je suis pas l'acteur mais je suis un petit acteur hein,
1: ouais.
0: Qui est le deuxième vionner
1: dans l'association
0: avec l'association je suis le personnage né un boafif
1: oui
0: je l'ai remplacé donc il m'a remplacé Mahmoud il n'est que je ne peux pas Au portant, jamais de la déchirme, mais n'est pour le village, n'est qu'une clinique, pas de souci. Il est bénévole.
1: Ouais, ouais,
0: il est bénévole à fond. Voilà. Mm-hmm. Il se donne à fond, c'est quelqu'un, il te habille le village, il te habille des aoules, me donne. Même ici en France, hein, il y a des gens, ils sont même pas kabyles. Il les a aidés, les a mis à l'aise.
1: Oui, oui, tout être, comme le prophète appelle ça, la foi humide. Un être, un animal, le prophète appelle ça la foi humide, c'est ça, humide. Là, donc, oui, c'est quelqu'un qui aime, il est altruiste, il est magnanime, c'est ça. Être magnanime, c'est le haut sommet de la bonté. Voilà. Voilà, être misanthrope, tout ça, c'est être bon, avoir un fond qui est bon. Et beaucoup, ces gens-là, tu peux dire du mal, ils s'en foutent, ils ne tiennent pas compte. Si tu fais du bien, ils t'aident. Mais si tu fais du mal, ils s'éloignent. Ils fréquentent pas des gens qui, disons, ils changent un peu trop de virgule, quoi. Voilà. Donc, Al-Falasa Forbi, ben, il mérite de lui rendre hommage. De temps en temps, on pensera à lui, comme à beaucoup, comme Mohand Amzian, qu'on a connu, comme beaucoup qu'on a connu Al-Falasa Forbi. Voilà. Donc, après, on va revenir sur notre malheur en Algérie, là. Et ils le savent qu'on est triste, très très triste. On est vraiment. C'est des choses on n'aurait jamais imaginé. Après, on va parler de ceux qu'ils ont arrêtés. Paraît-il, hein. Moi, je ne suis pas sûr. Je suis ni contre ni pour, mais j'aimerais qu'au moins.
0: Surfier, Amir Surfier, on aura Strid, Galwa Damizor, Rav Gayeth. غلوة دميزور ونوي سنها الوة دميزور إلى خاثيزور الوة دميزور ذي وث تريوان تنا لا دايرة عقلان الجهان نفقايث نفذينا مسيو سلامي دريس ذي ونوع قيال الاسوسياسيون قرنس أميزور سوليداريتي ذي وث ذي ذي كيخدم النعني غما ذي نتا غما ذي مدوكا ليس قلنا رايين نتويزي المعاونة لونتراد أكا يالتي كلت ولاد نوثنين تعاون أما ذي موطان أما ذي ذي ينطرنا ما يثم السيدة نزرات نسول التيران ذي ذي يخدم سواتاز ذي ذي ذي ذي منين الخير أزول مس إدريس أزول مس لامي
2: أزول شلون
0: أمشي كتلي مس لامي
2: الله الحمد لله كنيس انقرت جور الله الجيريا
0: ثاني ميرثي ميرسي بوكو دوفا اكسبتي نوتر انفيتاسيون ثاني ميرث ثم قران سميت قبلت العراض الله أسان وسان زغ نزلت خدم لزاكسيون أما ذي الجهان في جيوت أما ذي الجهان نجيجل دارم ثلاثة لحق بعد جيجل وظافي دي لجند دونك ل نثنت واقي ثي ترى ما كان لزانسون دي ما لدم دم كان بيلون أي درا يعني مسلمي أما ذي مزدغ أما ذوي ذي يعني إذا عنث مسلت يرندك الثغرية أمي ونفوس دين الجهنة
2: Oui, c'est vrai, qu'il est là, qu'il est là, c'est spontané. À mes yeux solidaires, c'est un groupe des associations, je m'en acquitte. On a lancé, même pas, c'est le soyac. Non, c'est ça, c'est tout le monde dit ça. D'ailleurs, après, je me suis dit, mais c'est maintenant, on a donné, je m'en acquitte. Deux jours, je m'en acquitte, là, il est vrai, curieux. On a dit, je m'en acquitte, on a dit, presque 10 jours, parce qu'on sortait une sacque. On sortait, je dis, t'es un petit ouïe, je suis là, c'est des Algériens, juste pour l'actualité, curieux, on a dit, أتلوت المشفى.
0: وين؟
2: يعني صراحة يونا من كيخ قربر كيما هو ما طاير كنا ترد سلي ضمي لندينا من خدم الله يجينا باش كده لونسي لا سوليداريتي الناس نسي لبر مير فوا يوجيذا غير عارب كيني وزي وشي يوجيذا عمشي كين مي مدين دين ما بس ساعة نخوف نيكيس وزيلن داكيس ذيني صراحة ذيني وما بار لسويت لنا بشي غدين لنا ماشي وسع لأن سيستان برنسيب ساعة تكيت لزارجيريان وهي لسوليداريتي نسي وزيان
0: سورتو الجهن الوضع مزور ماشي يعني سي سي با اون ريجيون يعني تمركانتي تاكويت لا معناه ثوفم معناه ثوفم دا كان كان